0: சச்சம் சகஜம் சகனம் சகதம் சத்து தங்கிரு தக்கிரு சச்சம் சகஜம் சகனம் சகதம் சத்து தங்கிரு தக்கிரு சச்சரி சதன சஞ்சல் சகல சத்துமி சதில் சச்சனு சகித சரித சனத சலு சத்தில் சகரம் சம் சம் சகரம் சம் சம்
1: சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம்